0: மாற்றம் ஏற்பட்டு ஒரு பேடு
1: three continuous thoughts to grave incidents.